0: Or let's take you through it. We're understanding that Iran's foreign minister Abbas Araghchi has said that Tehran is ready to resume direct military conflict. Meanwhile, we have superstar Rajnikant addressing the media. Let's also listen into what he has to say.
1: அதுக்கு வந்து நான் வந்து வெளியே கொடுக்கலன்னு சொன்னால் அதே வந்து உண்மை ஆகிடும் அப்படின்னு ஆகிடும். நான் வந்து அதுக்கு பெங்களூர் போகும்போது நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருப்பீங்க, ஏர்போர்ட்டில் யாரோ வந்திருப்பீங்க, அங்கே வந்து நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அது வெளியே கொடுத்துலாம் இருந்து அப்போ நீங்கள் யாரும் அங்கே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே பெங்களூர்லேருந்து திரும்பி வரும்போது கூட அங்கே மீடியா யாருமே இல்லை. அதுக்கப்புறம் 18th வந்து கேரளா வந்து ஷூட்டிங் இருந்தது சொல்லியிருந்தாங்க, அப்போ வந்து நான் வெளியே கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போ வந்து நான் வெளியே கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் அங்கே நீங்கள் அங்கே வரலன்னா கூட முதல்ல சொல்லிவிட்டு அங்கே வர சொல்லி வெளியே கொடுத்துடலாம்னு நினச்சேன். அது ஷூட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ரொம்ப இன்னும் தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாம் நான் கூப்பிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது. அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களே என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சகஜம். இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த கொடுத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில் நட்பு முறையில் அவரை போய் நான் பார்த்தேன். அதுக்கு வந்து நான் வந்து இங்கே விஜய் வந்து சிஎம் ஆகக்கூடாது, அவர் வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு வந்து ரஜினி அங்கே போயிருக்காங்க, வேறு ஏதோ ரெண்டு பெரிய பார்ட்டியை வந்து சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில் நான் அதெல்லாம் பேச முடியுமா? அப்படி பேசுகிற ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இருந்தார். அது வந்து தெளிவுபடுத்துகிறேன். ரெண்டாவது வந்து நான் அவர் வந்து வாழ்த்து சொல்லலை, ஏர்போர்ட் போகும்போது வாழ்த்து சொல்லலை.
2: நான் 2016
1: அரசியல் வர்றேன்னு சொன்ன பிறகு நான் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது யூஸ்வலாக அங்கே இருக்கிறவங்க அந்த போர்டிங் கார்டு வாங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கேட்குறது தான்
2: வழக்கம். In 2016, when I announced about the political...
1: அதே இதில் தான் மீடியா மீடியா யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. சரியா சொல்லி நான் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் ஒரு மீடியா ஆள் மாதிரி தெரியல எனக்கு. ஒரு சின்ன ஃபோன் வச்சுக்கிட்டு விஜய் ஒரு முதலமைச்சர் இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் என்ன ஷாக் அது மீடியா மாதிரி
2: தெரியும்.
1: அரசியல் இல்லாத போது அவர் மேல எனக்கு ஏன் போறாம? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் அப்போ கூட வந்திருக்காது, கிடைக்காது, கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 years டிஃப்ரென்ஸ். நான் முதலே சொல்லியிருக்கேன், நான் வந்து விஜய் வந்து எனக்கு நல்லது இல்லை, கெட்ட பேர்
2: விஜய் சின்ன
1: வயசுலேருந்து அவர் பார்த்துட்டு இருக்க அவர் சிஎம் ஆனதுல எனக்கு என்ன போறாங்க? அது இன்னும் இவ்வளவு சின்ன வயசுல 52 வயசுல எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்றதை விட அதை விட ஜாஸ்தி கம்ப்ளீட்டா சென்டர் பிஜேபி இவ்வளவு பெரிய பவர்ஃபுல்
2: சென்டர்
1: கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை வந்து ஜெயிச்சிருக்காங்க.
2: அது கலந்து
1: சந்தோஷம் அடே யார் அப்ரிசியேஷன் சூப்பர்.
2: ஸோ இல்லை
1: விஜயர்களுக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு ஜனங்க மத்தியில், டெஃபினட்டா அந்த எதிர்பார்ப்பு
2: அவரை சந்திச்சு
1: மக்கள் நல்லா செய்யணும் செய்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவருக்கு அதிக வாழ்த்துக்கள். ஓகே
3: சார், திமுகவையும் அதிமுகவையும் ஒரு பேச்சுவார்த்தை செய்து இணைந்து எடப்பாடி.
0: Well, that was superstar Rajnikant now speaking about the Tamil Nadu Chief Minister Joseph Vijay, where he said that he's not jealous of Vijay and that there's a generational gap that he shares with the actor. He's further even gone on to say that, you know, he's not in politics, so he has no reason to be jealous from him. On that note, we're slipping into a very short break. More news and updates on the other side. Stay with us.

0: announce what we had discussed and all that. Tomorrow there is going to be a joint announcement that will be done by UDF.
1: The discussion with the alliance parties.
0: It is going on. It is going on. Tomorrow there will be a final touch up.
2: From Kerala to Tamil Nadu, now it's actor Rajnikanth who has made a striking political remark saying that it's Vijay who would have won the elections had he contested last time around back in 2021. He clarified that he holds no jealousy towards the new chief minister, but noted that expectations are high when it comes to the actor turned politician. They remain significant as far as the people of Tamil Nadu are concerned, and Rajnikanth further underlined that his personal friendship when it comes to the earlier chief minister, M.K. Stalin, goes beyond political lines. His remarks come at a time of shifting political narratives in the state of Tamil Nadu, where new alignments and rising figures, they're continuing to reshape the landscape of Tamil Nadu.
3: வெற்றி பெற்றிருப்பார். அது ஒரு டவுட்டு கதை. 100% வெற்றி பெற்றிருப்பார். அது ஒரு டவுட்டு கதை
4: அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விமர்சனம். இன்னொன்று வந்து விஜய் மேலே எனக்கு பொறாமை. நான் அரசியல் வந்து இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி அழைச்சி அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 years டிஃப்ரென்ஸ். நான் முதலையே சொல்லியிருக்கேன், நான் வந்து விஜயை வந்து நான் சொன்ன இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு என்ன சொல்லுங்க கேட்ட பேர். விஜய் என்ன பேர் கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு என்ன சொல்லுது? சின்ன வயசுல தான் அவருக்கு பார்த்துட்டுருக்கேன். அவர் சீமானதுல எனக்கு என்ன போகிறான்? ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது, அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களை என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர், எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியல் காப்பாற்பட்டது, ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சடல இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில் நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன்.
5: Yes, expressed is the fact, the factual situation. He had come and met our press party president because of his personal friendship with him, and he had greeted Vijay. It is the media had carried that news also. That's all. He has explained the position. That's all. But somehow some people are always doing some twisting work for which his answer will take care. No, these are all somebody who, what did Rajnikanth told that I am for DMK-ADMK merger? No. Somebody will talk something.
6: 15 நாள்லயே அப்படிதான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாம். புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர், அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறது நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது, போட்டி போடுவோம் பட் பொறாமப்பட்டது கிடையாது. We are the best sportsman you can find in Tamil Nadu. அது நாங்க சினிமா துறையில இருக்கோம், நாங்க கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருக்கோம்.
2: And switching tracks from Tamil Nadu to Andhra Pradesh, it's the Chief Minister Chandrababu Naidu who's announced cash incentives for families if they were to have more children, saying the state must act to reverse its declining population trend. And in fact, the Chief Minister went on to make an announcement that 30,000 will be offered to the family that's going to go in for a third child. If you have a fourth child, the government will give you 40,000 rupees. He added that detailed guidelines for the scheme would be announced and that will take about a month's time from now. But the Congress has hit out at the Andhra Pradesh government's move and has criticized that very decision, saying that this move is being seen in order to encourage higher birth rates amid a sharply falling total fertility rate.
7: So-called promise given by the Chandrababu Naidu is not a policy decision, but it is a clear-cut political distraction tactics only to divert the so-called broken-up promise or the anger of people of Andhra Pradesh or so-called failure of the TDP-led coalition government.
8: ऐसा आया कि लोकसंख्या बढ़ेगी तो हमें

0: Actor Rajinikanth wishes good luck to Tamil Nadu Chief Minister Vijay, says he would have won 2021 poll had he contested, says people of Tamil Nadu have a lot of expectations from Vijay. Stage is set for Satheesan's oath ceremony. Kerala's CM to take oath tomorrow. Congress yet to finalise the cabinet list. High Command's nod is still pending. And politics over. Madhya Pradesh High Court's Bhojshala temple verdict continues. Congress slams BJP, says Saffron Party's only focus is Hindu-Muslim divide. Trump's fresh warning to Iran warns of the very bad time for Iran if the deal is not reached. Iran hits back, says Tehran is ready to resume direct military conflict.
1: Presented by Canara Bank. Together we can.
0: And actor Rajinikanth has made a striking political remark, saying he would have won the 2021 elections had he contested. He clarified he holds no jealousy towards Tamil Nadu Chief Minister Vijay, but noted that expectations from Vijay remain significant among the people of Tamil Nadu. Rajinikanth further underlined that his personal friendship with Chief Minister N.K. Stalin goes beyond political lines. His remark came at a time of shifting political narratives in Tamil Nadu, where new alignments and rising figures continue to reshape the political landscape.
2: 100% வெற்றி பெற்றிருப்பார், அது ஒரு டவுட்டே கிடையாது. 100% வெற்றி பெற்றிருப்பார், அது ஒரு டவுட்டே கிடையாது
3: அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விமர்சனம். இன்னொன்று வந்து விஜய் மேலே எனக்கு பொறாமை. நான் அரசியல் வந்து இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி அழைச்சி. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலே சொல்லியிருக்கேன், நான் வந்து விஜயை வந்து நான் சும்மா இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு என்ன இல்லை கிட்ட பேரு. விஜய் என்ன பேர் கம்பேர் பண்ணிட்டு அவருக்கு நல்ல பேர். சின்ன வயசுல இருந்து அவர் பார்த்துட்டு இருக்கார். அவர் சீமானதுல எனக்கு என்ன போறான், ஃபர்ஸ்ட் வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது, அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களை என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர், எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியல் காப்பாற்பட்டது, ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சடலை இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில் நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன்.
4: He has expressed the fact, the factual situation. He had come and met our press party president because of his personal friendship with him. And he had greeted Vijay. It is, the media had carried that news also. That's all. He has explained the position, that's all. But somehow some people are always doing some twisting work for which his answer will take care. No, these are all somebody who, what did Rajinikanth told that I am for DMK-ADMK merger? No. Somebody will talk something.
5: 15 நாள்லயும் அப்படிதான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாம். புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறத நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது, போட்டி போடுவோம் பட் பொறாமப்பட்டது கிடையாது. We are the best sportsman you can find in Tamil Nadu. அது நாங்கள் சினிமா துறையில் இருக்கோம், நாங்கள் கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படி தான் இருந்திருக்கோம்.
0: Tamil Nadu Chief Minister Vijay has completed just a week in office, but already every public appearance, every visual clue and every political move appears to be carefully crafted to build what many are calling brand Vijay. From sharp black suits to symbolic outreach to rivals, the actor turned politician is attempting to redefine the image of leadership in Tamil Nadu. Here is a special report.

0: வந்து நான் சும்மா இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு என்ன இருக்குது கேட்ட கிடையாது. விஜய் என்ன பற்றி கம்பேர் பண்ணிவிட்டு அவருக்கு என்ன சொல்லுது, சின்ன வயசு தான் அவர் பார்த்துட்டு அவர் சிஎம்மானதில் எனக்கு என்ன போகிறான். ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது, அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களை என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர், எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியல் காப்பாற்பட்டது, ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சடல இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில் நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன்.
1: He has expressed the fact, the factual situation. He had come and met our press party president because of his personal friendship with him, and he had greeted Vijay. It is, the media had carried that news also. That's all. He has explained the position, that's all. But somehow some people are always doing some twisting work for which his answer will take care. No, these are all somebody who, what did Rajinikanth told that I am for DMK, ADMK merger? No. Somebody will talk something.
2: 15 நாள்லயே அப்படிதான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாமா? புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர், அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறத நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம் பட் பொறாமப்பட்டது கிடையாது. We are the best sportsman you can find in Tamil Nadu. அது நாங்கள் சினிமா துறையில இருக்கோம், நாங்கள் கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருக்கோம்.
3: ஆந்திரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் என் சந்திரபாபு நாயுடு அனௌன்ஸ் கேஷ் இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஃபேமிலிஸ் ஹேவிங் மோர் சில்ட்ரன், சேயிங் தட் த ஸ்டேட் மஸ்ட் ஆக்ட் டு ரிவர்ஸ் இட்ஸ் டிக்ளைனிங் பாப்புலேஷன் க்ரோத் ட்ரெண்ட். அட்ரெஸிங் அ பப்ளிக் மீட், நாயுடு செட் தட் த ஸ்டேட் கவர்மெண்ட் வுட் ப்ரொவைட் ருபீஸ் 30,000 ஃபார் த பர்த் ஆஃப் த தேர்ட் சைல்ட் அண்ட் 40,000 ஃபார் த ஃபோர்த் ஒன். The TDP said that this policy is being brought in to boost the falling fertility ratios in the state. The Congress has hit out at Andhra Pradesh government's move and has criticized the decision, questioning the practicality of such a policy. The government population move is being seen to encourage higher birth rates amid a sharply falling total fertility rate and declining rural family sizes.
4: We had adopted national policy of having 2 children, and that was how it was propagated and advertised in the entire country. Now if somebody is advising against him, it is not only him. Earlier also there were some pracharaks who were advising people to have more children. There were people from different walks of life who were advising in this regard. I think these people, for their popularity and for all kinds of reasons, whoever are advising for third child, fourth child, or large number of children and a bigger family, they are actually working against the interests of our country. They are working against the interests of family life in our country.
5: Andhra Pradesh today has a TFR fertility ratio of only 1.7%, whereas the replacement level is 2.1%. That is the reason why today our honorable leader Mr. Naidu is appealing to people to have more children. We have to manage our population well, then only we'll have the required young workforce for the future. And that is the reason why the honorable CM had announced that every family which has a third child will be given a financial assistance of 30,000, and a family having a fourth child will be given a financial assistance of 40,000.
1: That is wrong first. But what will he do? When we strictly followed this Government of India's family planning plan scheme, the northern states did not follow that. But southern states strictly followed it, and our population is under control. But northern states have not followed, and their population is more. But this BJP government wants to make use of this wrongful doing of the northern states.
6: Dekhiye

0: அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விமர்சனம். இன்னொன்று வந்து விஜய் மேலே எனக்கு பொறாமை. நான் அரசியல் வந்து இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலே சொல்லியிருக்கேன், நான் வந்து விஜயை வந்து நான் சொன்ன இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு என்ன சொல்லுங்க கிட்ட பேர். விஜய் என்ன பற்றி கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு என்ன சொல்லுங்க, சின்ன வயசுல இருந்து அவருக்கு பார்த்துட்டுருக்கேன். அவர் சீயமானதில் எனக்கு என்ன போகிறான், ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது, அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்து ஸ்டாலின் சார் அவர்களை என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர், எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியல் காப்பாற்பட்டது, ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சடங்கள் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனங்கிற முறையில் நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன்.
1: He has expressed the fact, the factual situation. He had come and met our press party president because of his personal friendship with him, and he had greeted Vijay. It is, the media had carried that news also. That's all. He has explained the position, that's all. But somehow some people are always doing some twisting work for which his answer will take care. No, these are all somebody who, what did Rajinikanth told that I am for DMK-ADMK merger? No. Somebody will talk something.
2: 15 நாள்லையும் அப்படி தான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாதம் டைம் கொடுக்க வேண்டாம். புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர், அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறத நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம் பட் பொறாமப்பட்டது கிடையாது. We are the best sportsman you can find in Tamil Nadu. அது நாங்க சினிமா துறையில இருக்கோம், நாங்க கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருக்கோம்.
3: ஆந்திரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் என் சந்திரபாபு நாயுடு அனவுன்ஸ் கேஷ் இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஃபேமிலிஸ் ஹேவிங் மோர் சில்ட்ரன், சேயிங் தட் த ஸ்டேட் மஸ்ட் ஆக்ட் டு ரிவர்ஸ் இட்ஸ் டிக்ளைனிங் பாப்புலேஷன் க்ரோத் ட்ரெண்ட். அட்ரெஸிங் அ பப்ளிக் மீட், நாயுடு செட் தட் த ஸ்டேட் கவர்மெண்ட் வுட் ப்ரொவைட் ₹30,000 ஃபார் த பர்த் ஆஃப் த தேர்ட் சைல்ட் அண்ட் ₹40,000 ஃபார் த ஃபோர்த் ஒன். The TDP said that this policy is being brought in to boost the falling fertility ratios in the state. The Congress has hit out at Andhra Pradesh government's move and has criticized the decision, questioning the practicality of such a policy. The government population move is being seen to encourage higher birth rates amid a sharply falling total fertility rate and declining rural family sizes.
4: We had adopted national policy of having 2 children, and that was how it was propagated and advertised in the entire country. Now if somebody is advising against him, it is not only him. Earlier also there were some pracharaks who were advising advising people to have more children. There were people from different walks of life who were advising in this regard. I think these people, for their popularity and for all kinds of reasons, whoever are advising for third child, fourth child, or large number of children and a bigger family, they are actually working against the interests of our country. They are working against the interests of family life in our country.
5: Andhra Pradesh today has a TFR fertility ratio of only 1.7%, whereas the replacement level is 2.1%. That is the reason why today our honorable leader Mr. Naidu is appealing to people to have more children. We have to manage our population well, then only we'll have the required young workforce for the future. And that is the reason why we have, the government has announced, the honorable CM had announced, that every family which has a

0: The results with the BJP winning more than 200 seats clearly answer those questions. Our teams on the ground, in the studios, in the newsroom, we keep tracking every twist. We try to stay away from the noise, try to use the election analytics to bring the coverage together for you. 90% voting is not common. That's 140 elections with less than 70%. Tuvendu Adhikari leading it this moment. Five states, 824 assembly seats, an election that felt more like a war.
1: Again, going to shift focus to West Bengal, bring in our colleagues from the ground as well.
0: We've got some breaking news just coming in. Kanchan Gupta to wear this morning. Green was not one of them. Kanchan, what's going on here?
1: Khela ho be.
2: Vijay is finishing off every existing political force.
0: This holds, Pradeep Gupta will be dancing. Joining us.
3: Actor Rajnikanth has made a striking political remark, saying he would have won the 2021 elections had he contested. He clarified he holds no jealousy towards Tamil Nadu Chief Minister Vijay, but noted that expectations from Vijay remain significant among the people of Tamil Nadu. Rajnikanth further underlined that his personal friendship with Chief Minister M.K. Stalin goes beyond political lines. His remarks come at a time of shifting political narratives in the state, where new alignments and rising figures continue to reshape the political landscape.
4: 100% vetu vetuppu adhu doubt kada 100% vetu vetuppu adhu doubt kada
5: abdin solli adhu koru vimarsha innonu vandu vijay mele enak porama na arisiyal vandu illa அரசியல் தான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் போகிறாங்க? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் என்ன போராட்டம் வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப் கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் நான் முதலே சொல்லியிருக்கேன். நான் வந்து விஜயை வந்து நான் சொன்ன இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு என்ன இல்லை கெட்ட பேர். விஜய் என்ன பேர் கம்பேர் பண்ணிவிட்டு அவருக்கு நல்ல பேர். சின்ன வயசுல இருந்து அவர் பார்த்துட்டு அவர் சிஎம்மானதில் எனக்கு என்ன போகிறாங்க? ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது. அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களும் என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சடங்கள் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில் நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன்.
6: He has expressed the factual situation. He had come and met our press party president because of his personal friendship with him. And he had greeted Vijay. It is, the media had carried that news also. That's all. He has explained the position, that's all. But somehow some people are always doing some twisting work for which his answer will take care. No, these are all somebody who, what did Rajnikanth told that I am for DMK-ADMK merger? No. Somebody will talk something.
7: 15 நாள்லயே அப்படி தான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாம். புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறது நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம் பட் பொறாமப்பட்டது கிடையாது. We are the best sportsman you can find in Tamil Nadu. அது நாங்க சினிமா துறையில இருக்கோம், நாங்க கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருக்கோம்.
3: Andhra Pradesh Chief Minister N. Chandrababu Naidu announced cash incentives for families having more children, saying that the state must act to reverse its declining population growth trend. Addressing a public meet, Naidu said that the state government would provide ₹30,000 for the birth of the third child and ₹40,000 for the fourth one. The TDP said that this policy is being brought in to boost the falling fertility ratios in the state. The Congress has hit out at Andhra Pradesh government's move and has criticized the decision, questioning the practicality of such a policy. The government population move is being seen to encourage higher birth rates amid a sharply falling total fertility rate and declining rural family sizes.
8: We had adopted national policy of having two children, and that was how it was propagated and advertised in the entire country. Now if somebody is advising against him, it is not only him. Earlier also there were some pracharaks who were advising people to have more children. There were people from different walks of life who were advising in this regard. I think these people, for their popularity and for all kinds of reasons, whoever are advising for third child, fourth child, or large number of children and a bigger family, they are actually working against the interests of our country. They are working against the interests of family life in our country.
9: Andhra Pradesh today

0: நான் அரசியல் வந்து இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி அழைச்சி. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலே சொல்லியிருக்கேன், நான் வந்து விஜயை வந்து நான் சும்மா இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு என்ன சொல்லுங்க கேட்டேன். விஜய் என்ன பற்றி கம்பேர் பண்ணிவிட்டு அவருக்கு என்ன சொல்லுங்க, சின்ன வயசுல இருந்து அவர் பார்த்துட்டுருக்காரு. அவர் சிஎம்மானதில் எனக்கு என்ன போகிறான், ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது, அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களை என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர், எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியல் காப்பாற்பட்டது, ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சடல இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில் நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன்.
1: He has expressed the fact, the factual situation. He had come and met our press party president because of his personal friendship with him, and he had greeted Vijay. It is, the media had carried that news also. That's all. He has explained the position, that's all. But somehow some people are always doing some twisting work for which his answer will take care. No, these are all somebody who, what did Rajinikanth told that I am for DMK, ADMK merger? No. Somebody will talk something.
2: 15 நாள்லயே அப்படிதான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாம். புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர், அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறத நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம் பட் பொறாமப்பட்டது கிடையாது. We are the best sportsman you can find in Tamil Nadu. அது நாங்கள் சினிமா துறையில இருக்கோம், நாங்கள் கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருக்கோம்.
3: ஆந்திரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அனௌன்ஸ் கேஷ் இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஃபேமிலிஸ் ஹேவிங் மோர் சில்ட்ரன், சேயிங் தட் தி ஸ்டேட் மஸ்ட் ஆக்ட் டு ரிவர்ஸ் இட்ஸ் டிக்ளைனிங் பாப்புலேஷன் க்ரோத் ட்ரெண்ட். அட்ரெஸிங் அ பப்ளிக் மீட், நாயுடு செட் தட் தி ஸ்டேட் கவர்மெண்ட் வுட் ப்ரொவைட் ருபீஸ் 30,000 ஃபார் தி பர்த் ஆஃப் த தேர்ட் சைல்ட் அண்ட் 40,000 ஃபார் த ஃபோர்த் ஒன். The TDP said that this policy is being brought in to boost the falling fertility ratios in the state. The Congress has hit out at Andhra Pradesh government's move and has criticized the decision, questioning the practicality of such a policy. The government population move is being seen to encourage higher birth rates amid a sharply falling total fertility rate and declining rural family sizes.
4: We had adopted national policy of having 2 children, and that was how it was propagated and advertised in the entire country. Now if somebody is advising against him, it is not only him. Earlier also there were some pracharaks who were advising people to have more children. There were people from different walks of life who were advising in this regard. I think these people, for their popularity and for all kinds of reasons, whoever are advising for third child, fourth child, or large number of children and a bigger family, they are actually working against the interests of our country. They are working against the interests of family life in our country.
5: Andhra Pradesh today has a TFR fertility ratio of only 1.7%, whereas the replacement level is 2.1%. That is the reason why today our honorable leader Mr. Naidu is appealing to people to have more children. We have to manage our population well, then only we'll have the required young workforce for the future. And that is the reason why the honorable CM had announced that every family which has a third child will be given a financial assistance of 30,000. and a family having a fourth child will be given a financial assistance of 40,000.
1: That is wrong first. But what will he do? When we followed, strictly followed this Government of India's family planning plan scheme, the northern states did not follow that. But southern states strictly followed it, and our population is under control. But northern states have not followed, and their population is more. But this BJP government wants to make use of this wrongful doing of the northern states.
6: देखिए आबादी को लेकर पहले भी ये चिंता रही है कि बहुत सी जगह आबादी बढ़ रही है, बहुत सी जगह घट रही है. तो जहाँ घट रही है वहाँ उसमें आंध्र प्रदेश भी है. तो चंद्रबाबू नायडू जी ने अपने तौर पे स्कीम बनाई है, और सरसंघ चालक जी ने भी कहा था कि कम से कम 3 बच्चे होने चाहिए. तो देश में सबको 3 बच्चे कम से कम पैदा करना चाहिए.
7: देखिए ये इस तरह के ऐलान हिंदू धर्म गुरुओं की तरफ से भी होते हैं, और राजनेता भी अलग अलग फॉर्म में करते रहते हैं. ये बयान भी एक उसी क्रम में आया है, लेकिन इस पर कोई ध्यान नहीं देता. वजह क्या है कि हिंदू जो है गर्भ में बच्चों को मार रहा है. अगर उसे पता चल जाए कि लड़की है पेट में, तो गर्भपात करा दिया जाता है. जब हिंदू खुद अपने बच्चे को पेट में मारेगा, तो जनसंख्या बढ़ने की उम्मीद उससे कैसे की जा सकती है?
3: Well, with that, it's a wrap on this edition. Thank you so much for watching.
8: Launch control, 0 to 100.
9: This isn't just about cars and bikes. This is about how you move.
10: This car makes no sense, yet it makes every sense.
11: What we are sitting inside is a Joby-powered air taxi.
12: Your friend said, ye le le. We said, maybe not.
13: Hi, my name is Siddharth Sharma. I'm your NDTV Automate, your ultimate guide into the world of automobiles and mobility.
14: Across the country.
15: He has tracked the pulse of power from Washington to Korea. Witnessed history being made in global capitals and conflict zones. Brought clarity to complex issues of national security and international affairs. Aditya Raj Kaul, covering international affairs like no one else. Only on NDTV Network.
16: Thank the team for their incredible coverage of the Tamil Nadu election so far.
17: Fast moving, but still relaxed, informative, but still unbiased.
18: So I really love the channel. I saw Shiv sir and I was really excited to meet him and tell hi. So I'm really happy I met you sir. Thank you so much.
19: Happy meeting NDTV team.
3: Hello and welcome. You're watching NDTV 24/7. I'm Anusha Soni. A quick check of the headlines. Second CNG hike in 2 days in Delhi NCR. Delhi CNG rate crosses rupees 80 per kg for the first time. Politics mount over neat paper leak. Opposition ups the ante against Education Minister Dharmendra Pradhan demanding his resignation. Actor Rajnikanth wishes good luck to Tamil Nadu Chief Minister Vijay, says he would have won 2021 polls had he contested, says people have a lot of expectations from the new Chief Minister. Politics over Madhya Pradesh High Court's Bhotshala temple verdict. Congress slams BJP, says Saffron Party only stirring a communal divide. And this is the Prime Minister Modi's joint briefing with the EU chief and the Swedish Prime Minister. Prime Minister has thanked Sweden for Royal Order of Polar Star. Prime Minister says that the India-Sweden ties built on democratic values. Both nations see innovation as driver of growth, elevating ties to strategic partnership with Sweden.

0: front lines of Kargil. The fury of Operation Sindhu.
1: So many attacks.
0: The chaos and cries of disaster zones. To fighter jet cockpits. And the world's most defining interviews.
1: It's incredible.
0: He has seen history break. Live. Unfiltered.
2: Actor Rajnikanth has made a striking political remark, saying he would have won the 2021 elections had he contested. He clarified he holds no jealousy towards Tamil Nadu Chief Minister Vijay, but noted that expectations from Vijay remain significant among the people of Tamil Nadu. Rajnikanth further underlined that his personal friendship with Chief Minister M.K. Stalin goes beyond political lines. His remarks come at a time of shifting political narratives in the state, where new alignments and rising figures continue to reshape the political landscape.
3: 100% vetti vetti pe adhu doubt kada 100% vetti vetti pe adhu doubt kada
4: appdi enthu adhu koru vimarsha innonu vandu vijay mele enak porama na adhu seal vandu illa அரசியல் தான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் போகிறாங்க? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு போராட்டம் வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலே சொல்லியிருக்கேன், என் நான் வந்து விஜயை வந்து நான் சமயம் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு என்ன இல்லை கெட்ட பேர். விஜய் என்ன பேர் கம்பேர் பண்ணிவிட்டு அவருக்கு நல்ல பேர். சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்டுருக்கார். அவர் சீஎம்மானதில் எனக்கு என்ன போகிறான், ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது, அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களை என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர், எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சடங்கு இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில் நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன்.
5: He has expressed the fact, the factual situation. He had come and met our press party president because of his personal friendship with him, and he had greeted Vijay. It is, the media had carried that news also. That's all. He has explained the position, that's all. But somehow some people are always doing some twisting work for which his answer will take care. No, these are all somebody who, what did Rajnikanth told that I am for DMK-ADMK merger? No. Somebody will talk something.
6: 15 நாள்லயே அப்படிதான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாம். புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறத நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம் பட் பொறாமப்பட்டது கிடையாது. We are the best sportsman you can find in Tamil Nadu. அது நாங்க சினிமா துறையில இருக்கோம், நாங்க கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருக்கோம்.
2: Andhra Pradesh Chief Minister N. Chandrababu Naidu announced cash incentives for families having more children, saying that the state must act to reverse its declining population growth trend. Addressing a public meet, Naidu said that the state government would provide Rs 30,000 for the birth of the third child and 40,000 for the fourth one. The TDP said that this policy is being brought in to boost the falling fertility ratios in the state. The Congress has hit out at Andhra Pradesh government's move and has criticized the decision, questioning the practicality of such a policy. The government population move is being seen to encourage higher birth rates amid a sharply falling total fertility rate and declining rural family sizes.
7: we had adopted national policy of having two children, and that was how it was propagated and advertised in the entire country. Now if somebody is advising against him, it is not only him. Earlier also there were some pracharaks who were advising people to have more children. There were people from different walks of life who were advising in this regard. I think these people, for their popularity and for all kinds of reasons, whoever are advising for third child, fourth child, or large number of children and a bigger family, they are actually working against the interests of our country. They are working against the interests of family life in our country.
8: Andhra Pradesh today has a TFR fertility ratio of only 1.7%, whereas the replacement level is 2.1%. That is the reason why today our honorable leader, Mr. Naidu, is appealing to people to have more children. We have to manage our population well. Then only we'll have the required young workforce for the future. And that is the reason why the government has announced, the Honorable CM had announced, that every family which has a third child will be given a financial assistance of 30,000, and a family having a fourth child will be given a financial assistance of 40,000.
5: That is wrong first. But what will he do? When we strictly followed this Government of India's family planning plan scheme, the northern states did not follow that. But southern states strictly followed it, and our

0: अखंड ज्योति के साथ में जो हमारा नाता ये लास्ट 3 महीने की मेहनत और हमारे सदस्य लोग भी यहाँ आए देखे कि उनका कैसे किस तरह से एडमिनिस्ट्रेशन चल रहा है, किस तरह से काम कर रहे हैं और हम काफ़ी प्रभावित हुए। जो मृत्युंजय तिवारी जी की टीम, वो खुद और उनकी जो टीम और जो बेटियाँ लोग इतने काम कर रहे हैं, जो डेडिकेशन है, तो हमने लगा कि अदानी फाउंडेशंस इनके साथ जुड़ने से उनको भी बढ़ावा मिलेगा।
1: About 70 kilometers from Patna, the project is designed to deliver affordable eye care to undeserved communities while also creating a strong rural healthcare and training network. The initiative aims to significantly improve access to treatment in remote regions.
0: Adani Group ka ek mantra bhi raha hai, the business ke saath saath mein, ki seva hi sadhana hai. Aur seva hi sadhne ke mantra ke saath saath हम हमारा हर प्रयास इस तरह से रहेगा कि खाली बिजनेस के लिए हम यहाँ नहीं आए, उसके साथ साथ में हम सेवा करते हैं तो वो हमारे को अंदर की खुशी और मिले।
1: The project adds to the Adani Foundation's expanding vision care program, which has already carried out nearly 2 lakh screenings across 11 states ahead of completing 30 years this August. With a focus on rural healthcare and skilling, the project marks a significant step in expanding medical access in Bihar. Bureau Report, NDTV.
2: We are stepping into a very short break. News and updates continue on the other side.
3: One days in Kashmir. People have bombarded me, friends, with requests for an unfiltered list of things I saw and observed on the ground.
4: Very special ground report from the line of control. There were some children who've lost limbs in the shelling.
3: They're now India's smallest but possibly the most powerful crime family. Cough syrup has killed at least 25 children. Dikwad sahab, aise mat kijiye. Suddenly, people are wondering about the weaponization of India-Pakistan cricket. We live and breathe elections. You will not believe your eyes or ears when I show you what I'm about to do.
5: And for a country that has fought so many wars in the mountains and at high altitude.
3: We're standing on the Indian Navy's newest warship.
4: The line of control, Shiv Arur, NDTV.
6: The results with the BJP winning more than 200 seats clearly answer those questions. Our teams on the ground, in the studios, in the newsroom, we keep tracking every twist. We try to stay away from the noise, try to use the election analytics to bring the coverage together for you. 90% voting is not common. That's 140 elections with less than 70%. Tuvendu Adhikari leading at this moment.
2: Actor Rajnikanth has made a striking political remark, saying he would have won the 2021 elections had he contested. He clarified he holds no jealousy towards Tamil Nadu Chief Minister Vijay, but noted that expectations from Vijay remain significant among the people of Tamil Nadu. Rajnikanth further underlined that his personal friendship with Chief Minister M.K. Stalin goes beyond political lines. His remarks come at a time of shifting political narratives in the state, where new alignments and rising figures continue to reshape the political landscape.
7: 100% Vetti Vettippa, adhu doubt kada. 100% Vetti Vettippa, adhu doubt kada.
8: Abdin solli adukku oru vimarsam. Innonu vandu Vijay mele enak porama. Na arasiyal vandu illa. அரசியல் தான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் போகிறாங்க? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு போராட்டம் வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது, கிடைக்காது, கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப். கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலையே சொல்லியிருக்கேன், என் நான் வந்து விஜயை வந்து நான் சொல்ல இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு என்ன சொல்லுங்கள் கேட்ட பேர், விஜய் என்ன பற்றி கம்பேர் பண்ணிவிட்டு அவருக்கு என்ன சொல்லுங்கள், சின்ன வயசுன்னு அவர் பார்த்துட்டு அவர் சிஎம்மானதில் எனக்கு என்ன போகிறான். ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது, அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களை என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர், எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது, ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சடலை இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில் நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன்.
9: He has expressed the fact, the factual situation. He had come and met our press party president because of his personal friendship with him, and he had greeted Vijay. It is, the media had carried that news also. That's all. He has explained the position, that's all. But somehow some people are always doing some twisting work for which his answer will take care. No, these are all somebody who, what did Rajinikanth told that I am for DMK-ADMK merger? No. Somebody will talk something.
10: 15 நாள்லையும் அப்படி தான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாதம் டைம் கொடுக்க வேண்டாம். புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர், அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறத நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம் பட் பொறாமப்பட்டது கிடையாது. We are the best sportsmen you can find in Tamil Nadu. அது நாங்க சினிமா துறையில இருக்கோம், நாங்க கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருக்கோம்.
2: Andhra Pradesh Chief Minister N. Chandrababu Naidu announced cash incentives for families having more children, saying that the state must act to reverse its declining population growth trend. Addressing a public meet, Naidu said that the state government would provide ₹30,000 for the birth of the third child and ₹40,000 for the fourth one. The TDP said that this policy is being brought in to boost the falling fertility ratios in the state. The Congress has hit out at Andhra Pradesh government's move and has criticized the decision, questioning the practicality of such a policy. The government population move is being seen to encourage higher birth rates amid a sharply falling total fertility rate and declining rural family sizes.
11: We had adopted national policy of having 2 children, and that was how it was propagated and advertised in the entire country. Now if somebody is advising against him, it is not only him. Earlier also there were some pracharaks who were advising advising people to have more children. There were people from different walks of life who were advising in this regard. I think these people, for their popularity and for all kinds of reasons, whoever are advising for third child, fourth child, or large number of children and a bigger family, they are actually working against the interests of our country. They are working against the interests of family life in our country.
12: Andhra Pradesh today has a TFR fertility ratio of only 1.7%, whereas the replacement level is 2.1%. That is the reason why today our honorable leader Mr. Naidu is appealing to people to have more children. We have to manage our population well, then only we'll have the required young workforce for the future. And that is the reason why we have, the government has announced, the honorable CM had announced, that every family which has a third child will be given a financial assistance of 30,000. And a family having a fourth child will be given a financial assistance of 40,000.
9: That is wrong first. But what will he do? When we strictly followed this government of India's family planning plan scheme, the northern states did not follow that. But southern states strictly followed it, and our population is under control. But northern states have not followed, and their population is more. But this BJP government wants to make use of this wrongful doing of the northern states.
13: देखिए आबादी को लेकर पहले भी ये चिंता रही है कि बहुत सी जगह आबादी बढ़ रही है, बहुत सी जगह घट रही है. तो जहाँ घट रही है वहाँ उसमें आंध्र प्रदेश भी है. तो चंद्रबाबू नायडू जी ने अपने तौर पे स्कीम बनाई है और सरसंचालक जी ने भी कहा था कि कम से कम 3 बच्चे होने चाहिए. तो देश में सबको 3 बच्चे कम से कम पैदा करना चाहिए.
14: देखिए ये इस तरह के ऐलान हिंदू धर्म गुरुओं की तरफ से भी होते हैं और राजनेता भी अलग अलग फॉर्म में करते रहते हैं. ये बयान भी एक उसी क्रम में आया है लेकिन इस पर कोई ध्यान नहीं देता. वजह क्या है कि हिंदू जो है गर्भ में बच्चों को मार रहा है. अगर उसे पता चल जाए कि लड़की है पेट में तो गर्भपात करा दिया जाता है. जब हिंदू खुद अपने बच्चे को पेट में मारेगा तो जनसंख्या बढ़ने की उम्मीद उससे कैसे की जा सकती है.
2: Well, with that, it's a wrap on this edition. Thank you so much for watching.

0: What seems settled for me is unfinished business. So I rewind, I pause, I reflect, I dig, until what's buried stands up to be counted. Breaking ground, not just headlines, the meaning behind them. This is Breaking Ground with me, Vedika Sood.
1: Excellence measured by those who built it. Presenting the jury of the NDTV Profit Business Leadership Awards. Sunil Bharti Mittal, Chairman of the Jury. Founder and Chairman, Bharti Enterprises. Noel Naval Tata, Chairman, Tata Trusts. UK Sinha, former Chairman, SEBI. Kiran Mazumdar Shaw, Chairperson, Biocon Group. C.S. Setty, Chairperson, SBI. Jayant Sinha, former Union Minister of Finance and Civil Aviation. Ramesh Damani, Value Investor and Member of BSE. Cyril Shroff, Managing Partner, Cyril Amarchand Mangaldas. NDTV Profit Business Leadership Awards. Honoring Excellence, coming soon. India's unshakable news habit. NDTV.com is India's number one English news website.
0: Actor Rajnikanth has made a striking political remark, saying he would have won the 2021 elections had he contested. He clarified he holds no jealousy towards Tamil Nadu Chief Minister Vijay, but noted that expectations from Vijay remain significant among the people of Tamil Nadu. Rajnikanth further underlined that his personal friendship with Chief Minister M.K. Stalin goes beyond political lines. His remarks come at a time of shifting political narratives in the state, where new alignments and rising figures continue to reshape the political landscape.
2: 100% vetu vetu pe adra doubt ekada 100% vetu vetu pe adra doubt ekada
3: abdin sulli adukku oru vimarsam innonu vande vijay mele enak porama na arasiyal vande illa அரசியல் தான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் போகிறாங்க? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு போராட்டம் வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலே சொல்லியிருக்கேன், நான் வந்து விஜயை வந்து நான் சும்மா இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு என்ன சொல்லுங்க, கிட்ட பேர் விஜய் என்ன பற்றி கம்பேர் பண்ணிவிட்டு அவருக்கு என்ன சொல்லுங்க. சின்ன வயசுல தான் அவர் பார்த்துட்டுருக்காரு, அவர் சிஎம்மானதில் எனக்கு என்ன போகிறான். ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது, அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களும் என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர், எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியல் காப்பாற்பட்டது, ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சடல இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில் நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன்.
4: He has expressed the fact, the factual situation. He had come and met our press party president because of his personal friendship with him, and he had greeted Vijay. It is, the media had carried that news also. That's all. He has explained the position, that's all. But somehow some people are always doing some twisting work for which his answer will take care. No, these are all somebody who, what did Rajnikanth told that I am for DMK-ADMK merger? No. Somebody will talk something.
5: 15 நாள்லயே அப்படி தான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாமா? புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர், அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான், அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்கக்கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் தானே ஓட்டு போட்டீங்க, நீங்கள் தான் அது நல்லபடியாக நடக்குதாங்கிறத நீங்கள் தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர, நாங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது, போட்டி போடுவோம் பட் பொறாமப்பட்டது கிடையாது. வி ஆர் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் யூ கேன் ஃபைண்ட் இன் தமிழ்நாடு. அது நாங்கள் சினிமா துறையில் இருக்கோம், நாங்கள் கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படி தான் இருந்திருக்கோம்.
0: Andhra Pradesh Chief Minister N. Chandrababu Naidu announced cash incentives for families having more children, saying that the state must act to reverse its declining population growth trend. Addressing a public meet, Naidu said that the state government would provide Rs 30,000 for the birth of the third child and 40,000 for the fourth one. The TDP said that this policy is being brought in to boost the falling fertility ratios in the state. The Congress has hit out at Andhra Pradesh government's move and has criticized the decision, questioning the practicality of such a policy. The government population move is being seen to encourage higher birth rates amid a sharply falling total fertility rate and declining rural family sizes.
6: We had adopted national policy of having two children, and that was how it was propagated and advertised in the entire country. Now if somebody is advising against him, it is not only him. Earlier also there were some pracharaks who were advising people to have more children. There were people from different walks of life who were advising in this regard. I think these people, for their popularity and for all kinds of reasons, whoever are advising for third child, fourth child, or large number of children and a bigger family, they are actually working against the interests of our country. They are working against the interests of family life in our country.
7: Andhra Pradesh today has a TFR fertility ratio of only 1.7%, whereas the replacement level is 2.1%. That is the reason why today our Honorable Leader, Mr. Naidu, is appealing to people to have more children. We have to manage our population well. Then only we'll have the required young workforce for the future. And that is the reason why the government has announced, the Honorable CM had announced, that every family which has a third child will be given a financial assistance of 30,000. And a family having a fourth child will be given a financial assistance of 40,000.
4: That is wrong, first.

0: front lines of Kargil. The fury of Operation Sindhu.
1: So many attacks.
0: The chaos and cries of disaster zones. To fighter jet cockpits. And the world's most defining interviews.
1: It's incredible.
0: He has seen history break. Live. Unfiltered. 20,000 hours of live broadcasting.
1: Welcome to Left, Right and Center.
0: Hard facts.
2: War-struck country.
0: Hard questions.
2: In the Ukraine.
0: 30 years of trust.
3: In the Kargil area.
2: North Ukraine.
1: In France, in Italy.
2: At Srinagar.
1: I am France.
2: Vishnu Shom for NDTV.
0: Vishnu Shom. Only on NDTV.
4: Actor Rajnikanth has made a striking political remark, saying he would have won the 2021 elections had he contested. He clarified he holds no jealousy towards Tamil Nadu Chief Minister Vijay, but noted that expectations from Vijay remain significant among the people of Tamil Nadu. Rajnikanth further underlined that his personal friendship with Chief Minister M.K. Stalin goes beyond political lines. His remarks come at a time of shifting political narratives in the state, where new alignments and rising figures continue to reshape the political landscape.
5: 100% Vettu Vettuppu. Adhu doubt illa. 100% Vettu Vettuppu. Adhu doubt illa.
6: Appadiye solli adhu koru vimarsanam. Innonu vandu Vijay mele enakku poramae. Na arasiyal vandu illa. அரசியல் தான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் போகிறாங்க? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு போகிறாங்க வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 years டிஃப்ரென்ஸ் நான் முதலே சொல்லியிருக்கேன். நான் வந்து விஜயை வந்து நான் சும்மா இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு என்ன இல்லை கிட்ட பேர். விஜய் என்ன பற்றி கம்பேர் பண்ணிட்டு அவருக்கு நான் சொல்லுவேன். சின்ன வயசுல இருந்து அவர் பார்த்துட்டுருக்கேன். அவர் சீஎமானதில் எனக்கு என்ன போகிறாங்க? ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது. அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களை என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர், எங்களுடைய நட்பு, கொள்கைகள், அரசியல் காப்பாற்பட்டது, ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சகலம் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில், நட்பு முறையில் அவரை போய் நான் பார்த்தேன்.
7: He has expressed the fact, the factual situation. He had come and met our press party president because of his personal friendship with him. And he had greeted Vijay. It is, the media had carried that news also. That's all. He has explained the position, that's all. But somehow some people are always doing some twisting work for which his answer will take care. No, these are all somebody who, what did Rajnikanth told that I am for DMK-ADMK merger? No. Somebody will talk something.
8: 15 நாள்லயே அப்படிதான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாம். புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் இட போட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறது நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம் பட் பொறாமப்பட்டது கிடையாது. வி ஆர் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மேன் யூ கேன் ஃபைண்ட் இன் தமிழ்நாடு. அது நாங்கள் சினிமா துறையில் இருக்கோம், நாங்கள் கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருக்கோம்.
4: Andhra Pradesh Chief Minister N. Chandrababu Naidu announced cash incentives for families having more children, saying that the state must act to reverse its declining population growth trend. Addressing a public meet, Naidu said that the state government would provide Rs 30,000 for the birth of the third child and 40,000 for the fourth one. The TDP said that this policy is being brought in to boost the falling fertility ratios in the state. Congress has hit out at Andhra Pradesh government's move and has criticized the decision, questioning the practicality of such a policy. The government population move is being seen to encourage higher birth rates amid a sharply falling total fertility rate and declining rural family sizes.
3: We had adopted national policy of having two children, and that was how it was propagated and advertised in the entire country. Now if somebody is advising against him, it is not only him. Earlier also there were some pracharaks who were advising people to have more children. There were people from different walks of life who were advising in this regard. I think these people, for their popularity and for all kinds of reasons, whoever are advising for third child, fourth child, or large number of children and a bigger family, they are actually working against the interests of our country. They are working against the interests of family life in our country.
9: Andhra Pradesh today has a TFR fertility ratio of only 1.7%, whereas the replacement level is 2.1%. That is the reason why today our Honorable Leader, Mr. Naidu, is appealing to people to have more children. We have to manage our population well. Then only we'll have the required young workforce for the future. And that is the reason why the government has announced, the Honorable CM had announced, that every family which has a third child will be given a financial assistance of 30,000, and a family having a fourth child will be given a financial assistance of 40,000.
7: That is wrong first. But what will he do? When we strictly followed this Government of India's family planning plan scheme, the northern states did not follow that. But southern states strictly followed it, and our population

0: बेटियां लोग इतने काम कर रहे हैं, जो डेडिकेशन है, तो हमने लगा कि अदानी फाउंडेशंस इनके साथ जुड़ने से उनको भी बढ़ावा मिलेगा।
1: About 70 kilometers from Patna, the project is designed to deliver affordable eye care to undeserved communities while also creating a strong rural healthcare and training network. The initiative aims to significantly improve access to treatment in remote regions.
0: Adani Group ka ek mantra bhi raha hai, the business ke saath saath mein, ki seva hi sadhana hai. Aur seva hi sadhne ke mantra ke saath saath हम हमारा हर प्रयास इस तरह से रहेगा कि खाली बिजनेस के लिए हम यहाँ नहीं आए, उसके साथ साथ में हम सेवा करते हैं तो वो हमारे को अंदर की खुशी और मिले।
1: The project adds to the Adani Foundation's expanding Vision Care program, which has already carried out nearly 2 lakh screenings across 11 states ahead of completing 30 years this August. With a focus on rural healthcare and skilling, the project marks a significant step in expanding medical access in Bihar. Bureau Report, NDTV.
2: We are slipping into a very short break. News and updates continue on the other side.
3: One days in Kashmir. People have bombarded me, friends, with requests for an unfiltered list of things I saw and observed on the ground.
4: Very special ground report from the line of control. There were some children who've lost limbs in the shelling.
3: They're now India's smallest but possibly the most powerful crime family. Cough syrup has killed at least 25 children. Dicoid saab, aise mat kijiye. Suddenly, people are wondering about the weaponization of India-Pakistan cricket. We live and breathe elections. You will not believe your eyes or ears when I show you what I'm about to do.
5: And for a country that has fought so many wars in the mountains and at high altitude.
3: We're standing on the Indian Navy's newest warship.
4: The line of control, Shivarur, NDTV.
2: Actor Rajnikanth has made a striking political remark, saying he would have won the 2021 elections had he contested. He clarified he holds no jealousy towards Tamil Nadu Chief Minister Vijay, but noted that expectations from Vijay remain significant among the people of Tamil Nadu. Rajnikanth further underlined that his personal friendship with Chief Minister M.K. Stalin goes beyond political lines. His remarks come at a time of shifting political narratives in the state, where new alignments and rising figures continue to reshape the political landscape.
6: 100% Vetti Vettipu, adhu doubt kada. 100% Vetti Vettipu, adhu doubt kada.
7: Abdin solli adhu koru vimarsam. Innonu vandu Vijay mele enak porama. Na adhu seyal vandu illa. அரசியல் தான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் போகிறாங்க? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு போராட்டம் வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது, கிடைக்காது, கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலையே சொல்லியிருக்கேன், என் நான் வந்து விஜயை வந்து நான் சொன்ன இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு என்ன சொல்லுங்கள் கிட்ட பேர். விஜய் என்ன பற்றி கம்பேர் பண்ணிவிட்டு அவருக்கு என்ன சொல்லுது, சின்ன வயசுல இருந்து அவருக்கு பார்த்துட்டுருக்கேன். அவர் சீமானதில் நான் எனக்கு என்ன போகிறான். ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது, அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களை என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர், எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியல் காப்பாற்பட்டது, ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சடல இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில் நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன்.
8: He has expressed the fact, the factual situation. He had come and met our press party president because of his

0: personal friendship with him, and he had greeted Bijay. It is, the media had carried that news also. That's all. He has explained the position, that's all. But somehow some people are always doing some twisting work for which his answer will take care. No, these are all somebody who, what did Rajinikanth told that I am for DMK-ADMK merger? No. Somebody will talk something.
1: 15 நாள்லயே அப்படி தான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாம். புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறது பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறது நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம் பட் பொறாமப்பட்டது கிடையாது. வி ஆர் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் யூ கேன் ஃபைண்ட் இன் தமிழ்நாடு. அது நாங்க சினிமா துறையில இருக்கோம், நாங்க கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருக்கோம்.
2: Andhra Pradesh chief minister N. Chandrababu Naidu announced cash incentives for families having more children, saying that the state must act to reverse its declining population growth trend. Addressing a public meet, Naidu said that the state government would provide rupees 30,000 for the birth of the third child and 40,000 for the fourth one. The TDP said that this policy is being brought in to boost the falling fertility ratios in the state. The Congress has hit out at Andhra Pradesh government's move and has criticized the decision, questioning the practicality of such a policy. The government population move is being seen to encourage higher birth rates amid a sharply falling total fertility rate and declining rural family sizes.
3: We had adopted national policy of having two children, and that was how it was propagated and advertised in the entire country. Now if somebody is advising against him, it is not only him. Earlier also there were some pracharaks who were advising people to have more children. There were people from different walks of life who were advising in this regard. I think these people, for their popularity and for all kinds of reasons, whoever are advising for third child, fourth child, or large number of children and a bigger family, they are actually working against the interests of our country. They are working against the interests of family life in our country.
4: Andhra Pradesh today has a TFR fertility ratio of only 1.7%, whereas the replacement level is 2.1%. That is the reason why today our honorable leader, Mr. Naidu, is appealing to people to have more children. We have to manage our population well. Then only we'll have the required young workforce for the future. And that is the reason why the government has announced, the Honorable CM had announced, that every family which has a third child will be given a financial assistance of 30,000, and a family having a fourth child will be given a financial assistance of 40,000.
0: That is wrong first. But what will he do? When we strictly followed this Government of India's family planning plan scheme, the northern states did not follow that. But southern states strictly followed it, and our population is under control. But northern states have not followed, and their population is more. But this BJP government wants to make use of this wrongful doing of the northern states.
5: देखिए आबादी को लेकर पहले भी ये चिंता रही है कि बहुत सी जगह आबादी बढ़ रही है, बहुत सी जगह घट रही है. तो जहाँ घट रही है वहाँ उसमें आंध्र प्रदेश भी है. तो चंद्रबाबू नायडू जी ने अपने तौर पे स्कीम बनाई है, और सरसंचालक जी ने भी कहा था कि कम से कम 3 बच्चे होने चाहिए. तो देश में सबको 3 बच्चे कम से कम पैदा करना चाहिए.
6: देखिए ये इस तरह के ऐलान हिंदू धर्म गुरुओं की तरफ से भी होते हैं, और राजनेता भी अलग अलग फॉर्म में करते रहते हैं. ये बयान भी एक उसी क्रम में आया है, लेकिन इस पर कोई ध्यान नहीं देता. वजह क्या है कि हिंदू जो है गर्भ में बच्चों को मार रहा है. अगर उसे पता चल जाए कि लड़की है पेट में, तो गर्भपात करा दिया.

0: But somehow some people are always doing some twisting work, for which his answer will take care. No, these are all somebody who, what did Rajinikanth told that I am for DMK-ADMK merger? No. Somebody will talk something.
1: 15 நாள்லயே அப்படி தான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாமா? புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறது நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது, போட்டி போடுவோம் பட் பொறாமப்பட்டது கிடையாது. We are the best sportsman you can find in Tamil Nadu. அது நாங்க சினிமா துறையில இருக்கோம், நாங்க கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருக்கோம்.
2: Andhra Pradesh chief minister N. Chandrababu Naidu announced cash incentives for families having more children, saying that the state must act to reverse its declining population growth trend. Addressing a public meet, Naidu said that the state government would provide rupees 30,000 for the birth of the third child and 40,000 for the fourth one. The TDP said that this policy is being brought in to boost the falling fertility ratios in the state. The Congress has hit out at Andhra Pradesh government's move and has criticized the decision, questioning the practicality of such a policy. The government population move is being seen to encourage higher birth rates amid a sharply falling total fertility rate and declining rural family sizes.
3: We had adopted national policy of having two children, and that was how it was propagated and advertised in the entire country. Now if somebody is advising against him, it is not only him. Earlier also there were some pracharaks who were advising advising people to have more children. There were people from different walks of life who were advising in this regard. I think these people, for their popularity and for all kinds of reasons, whoever are advising for third child, fourth child, or large number of children and a bigger family, they are actually working against the interests of our country. They are working against the interests of family life in our country.
4: Andhra Pradesh today has a TFR fertility ratio of only 1.7%, whereas the replacement level is 2.1%. That is the reason why today our Honorable Leader, Mr. Naidu, is appealing to people to have more children. We have to manage our population well. Then only we'll have the required young workforce for the future. And that is the reason why the government has announced, the Honorable CM had announced, that every family which has a third child will be given a financial assistance of 30,000, and a family having a fourth child will be given a financial assistance of 40,000.
0: That is wrong first. But what will he do? When we strictly followed this Government of India's family planning plan scheme, the northern states did not follow that. But southern states strictly followed it, and our population is under control. But northern states have not followed, and their population is more. But this BJP government wants to make use of this wrongful doing of the northern states.
5: देखिए आबादी को लेकर पहले भी ये चिंता रही है कि बहुत सी जगह आबादी बढ़ रही है, बहुत सी जगह घट रही है. तो जहाँ घट रही है वहाँ उसमें आंध्र प्रदेश भी है. तो चंद्रबाबू नायडू जी ने अपने तौर पे स्कीम बनाई है, और सरसंचालक जी ने भी कहा था कि कम से कम 3 बच्चे होने चाहिए. तो देश में सबको 3 बच्चे कम से कम पैदा करना चाहिए.
6: देखिए ये इस तरह के ऐलान हिंदू धर्म गुरुओं की तरफ से भी होते हैं, और राजनेता भी अलग अलग फॉर्म में करते रहते हैं. ये बयान भी एक उसी क्रम में आया है, लेकिन इस पर कोई ध्यान नहीं देता. वजह क्या है कि हिंदू जो है गर्भ में बच्चों को मार रहा है. अगर उसे पता चल जाए कि लड़की है पेट में, तो गर्भपात करा दिया जाता है. जब हिंदू खुद अपने बच्चे को पेट में मारेगा, तो जनसंख्या बढ़ने की उम्मीद उससे कैसे की जा सकती है.

0: The front lines of Kargil. The fury of Operation Sindhu.
1: So many attacks.
0: The chaos and cries of disaster zones. To fighter jet cockpits. And the world's most defining interviews.
1: It's incredible.
0: He has seen history break. Live. Unfiltered. 20,000 hours of live broadcasting.
1: Welcome to Left, Right, and Center.
0: Hard facts.
2: War-struck country.
0: Hard questions.
2: In the Ukraine.
0: 30 years of trust.
3: In the Kargil area.
2: North Ukraine.
1: In France. In Italy.
2: At Srinagar.
1: Iron is France.
2: Vishnu Shom for NDTV.
0: Vishnu Shom. Only on NDTV.
4: Actor Rajnikanth has made a striking political remark, saying he would have won the 2021 elections had he contested. He clarified he holds no jealousy towards Tamil Nadu Chief Minister Vijay, but noted that expectations from Vijay remain significant among the people of Tamil Nadu. Rajnikanth further underlined that his personal friendship with Chief Minister M.K. Stalin goes beyond political lines. His remarks come at a time of shifting political narratives in the state, where new alignments and rising figures continue to reshape the political landscape.
5: 100% Vettu Vettu Per. Adhara Dolde Kada. 100% Vettu Vettu Per. Adhara Dolde Kada.
6: Abdiyan Suli Adhu Koru Vimarsha. Innoonu Vandhu Vijay Mele Enakku Porame. Na Arasiyal Vandhu Illa. அரசியல் தான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் போகிறாங்க? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு போகிறாங்க வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலே சொல்லியிருக்கேன், நான் வந்து விஜயை வந்து நான் சும்மா இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு என்ன இல்லை கிட்ட கிடையாது. விஜய் என்ன பற்றி கம்பேர் பண்ணிவிட்டு அவருக்கு நான் சொல்லிருக்கேன். சின்ன வயசுல இருந்து அவர் பார்த்துட்டுருக்கேன். அவர் சீமானதில் எனக்கு என்ன போகிறான், ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது. அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களை என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர், எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியல் காப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சடங்கள் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில் நட்பு முறையில் அவரை போய் நான் பார்த்தேன்.
7: He has expressed the fact, the factual situation. He had come and met our press party president because of his personal friendship with him. And he had greeted Vijay. It is, the media had carried that news also. That's all. He has explained the position, that's all. But somehow some people are always doing some twisting work for which his answer will take care. No, these are all somebody who, what did Rajnikanth told that I am for DMK-ADMK merger? No. Somebody will talk something.
8: 15 நாள்லயே அப்படிதான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாம். புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்கக்கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் தானே ஓட்டு போட்டீங்க, நீங்கள் தான் அது நல்லபடியாக நடக்குதாங்கிறத நீங்கள் தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம் பட் பொறாமப்பட்டது கிடையாது. வி ஆர் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மேன் யூ கேன் ஃபைண்ட் இன் தமிழ்நாடு. அது நாங்கள் சினிமா துறையில் இருக்கோம், நாங்கள் கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படி தான் இருந்திருக்கோம்.
4: Andhra Pradesh Chief Minister N. Chandrababu Naidu announced cash incentives for families having more children, saying that the state must act to reverse its declining population growth trend. Addressing a public meet, Naidu said that the state government would provide Rs 30,000 for the birth of the third child and 40,000 for the fourth one. The TDP said that this policy is being brought in to boost the falling fertility ratios in the state. The Congress has hit out at Andhra Pradesh government's move and has criticized the decision, questioning the practicality of such a policy. The government population move is being seen to encourage higher birth rates amid a sharply falling total fertility rate and declining rural family sizes.
3: We had adopted national policy of having two children, and that was how it was propagated and advertised in the entire country. Now if somebody is advising against him, it is not only him. Earlier also there were some Pracharaks who were advising people to have more children. There were people from different walks of life who were advising in this regard. I think these people, for their popularity and for all kinds of reasons, whoever are advising for third child, fourth child, or large number of children and a bigger family, they are actually working against the interests of our country. They are working against the interests of family life in our country.
9: Andhra Pradesh today has a TFR fertility ratio of only 1.7%, whereas the replacement level is 2.1%. That is the reason why today our Honorable Leader, Mr. Naidu, is appealing to people to have more children. We have to manage our population well. Then only we'll have the required young workforce for the future. And that is the reason why the government has announced, the Honorable CM had announced, that every family which has a third child will be given a financial assistance of 30,000, and a family having a fourth child will be given a financial assistance of 40,000.
7: That is wrong first. But what will he do? When we strictly followed this Government of India's family planning plan scheme, the northern states did not follow that. But southern states strictly followed it, and our population is under control. But northern states have not followed, and their population is more. But this BJP government wants to make use of this wrongful doing of the northern states.
10: देखिए आबादी को लेकर पहले भी ये चिंता रही है कि बहुत सी जगह आबादी बढ़ रही है, बहुत सी जगह घट रही है. तो जहाँ घट रही है वहाँ उसमें आंध्र प्रदेश भी है. तो चंद्रबाबू नायडू जी ने अपने तौर पे स्कीम बनाई है, और सरसंघ चालक जी ने भी कहा था कि कम से कम 3 बच्चे होने चाहिए. तो देश में सबको 3 बच्चे कम से कम पैदा करना चाहिए.
11: देखिए इस तरह के ऐलान हिंदू धर्म गुरुओं की तरफ से भी होते हैं, और राजनेता भी अलग अलग फॉर्म में करते रहते हैं. ये बयान भी एक उसी क्रम में आया है, लेकिन इस पर कोई ध्यान नहीं देता. वजह क्या है कि हिंदू जो है गर्भ में बच्चों को मार रहा है. अगर उसे पता चल जाए कि लड़की है पेट में, तो गर्भपात करा दिया जाता है. जब हिंदू खुद अपने बच्चे को पेट में मारेगा, तो जनसंख्या बढ़ने की उम्मीद उससे कैसे की जा सकती है.
4: Well, with that, it's a wrap on this edition. Thank you so much for watching.

0: With a focus on rural healthcare and skilling, the project marks a significant step in expanding medical access in Bihar. Bureau Report, NDTV.
1: We are slipping into a very short break. News and updates continue on the other side.
2: One days in Kashmir. People have bombarded me, friends, with requests for an unfiltered list of things I saw and observed on the ground.
3: Very special ground report from the line of control. There were some children who've lost limbs in the shelling.
2: They're now India's smallest but possibly the most powerful crime family. Cough syrup has killed at least 25 children. Dicoid sahab, aise mat kijiye. Suddenly, people are wondering about the weaponization of India-Pakistan cricket. We live and breathe elections. You will not believe your eyes or ears when I show you what I'm about to do.
4: And for a country that has fought so many wars in the mountains and at high altitude.
2: We're standing on the Indian Navy's newest warship.
3: The line of control, Shiv Arur, NDTV.
5: The results with the BJP winning more than 200 seats clearly answer those questions. Our teams on the ground, in the studios, in the newsroom, we keep tracking every twist. We try to stay away from the noise, try to use the election analytics to bring the coverage together for you. 90% voting is not common. That's 140 elections with less than 70%. Tuvendu Adhikari leading at this moment. Five states, 824 assembly seats. An election that felt more like a war.
6: Again, going to shift focus to West Bengal, bring in our colleagues from the ground as well.
2: We've got some breaking news just coming in.
5: Kanchan Gupta to wear this morning. Green was not one of them. Kanchan, what's going on here?
6: Khela ho be.
7: Vijay is finishing off every existing political force.
5: This holds, Pradeep Gupta will be dancing. Joining us now, live and exclusive on NDTV, the architect of this historic victory.
8: Janta ko badhai de raha hoon.
5: To all our viewers who've joined us in this long day, thank you very much for spending your time, for trusting NDTV.
1: Straight from the heart. Actor Rajnikanth has made a striking political remark, saying he would have won the 2021 elections had he contested. He clarified he holds no jealousy towards Tamil Nadu Chief Minister Vijay, but noted that expectations from Vijay remain significant among the people of Tamil Nadu. Rajnikanth further underlined that his personal friendship with Chief Minister M.K. Stalin goes beyond political lines. His remarks come at a time of shifting political narratives in the state, where new alignments and rising figures continue to reshape the political landscape.
9: 100% வெற்றி பெற்றிருப்பார் அது ஒரு டவுட்டே கிடையாது. 100% வெற்றி பெற்றிருப்பார் அது ஒரு டவுட்டே கிடையாது
10: அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விமர்சனம். இன்னொன்று வந்து விஜய் மேலே எனக்கு பொறாமை. நான் அரசியல் வந்து இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் நான் முதலே சொல்லியிருக்கேன். நான் வந்து விஜய் வந்து நான் சொன்ன இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு என்ன இல்லை கெட்ட பேர். விஜய் என்ன பேர் கம்பேர் பண்ணிவிட்டு அவருக்கு நல்ல பேர். சின்ன வயசுல இருந்து அவர் பார்த்துட்டுருக்காரு. அவர் சீமானதில் எனக்கு என்ன போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது. அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களும் என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சடங்கள் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில் நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன்.
11: He has expressed the factual situation. He had come and met our press party president because of his personal friendship with him. And he had greeted Vijay. It is, the media had carried that news also. That's all. He has explained the position, that's all. But somehow some people are always doing some twisting work for which his answer will take care. No, these are all somebody who, what did Rajinikanth told that I am for DMK-ADMK merger? No. Somebody will talk something.
12: 15 நாள்லயே அப்படி தான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாம். புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறத நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது, போட்டி போடுவோம் பட் பொறாமப்பட்டது கிடையாது. வி ஆர் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் யூ கேன் ஃபைண்ட் இன் தமிழ்நாடு. அது நாங்கள் சினிமா துறையில் இருக்கோம், நாங்கள் கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படி தான் இருந்திருக்கோம்.
1: Andhra Pradesh Chief Minister N. Chandrababu Naidu announced cash incentives for families having more children, saying that the state must act to reverse its declining population growth trend. Addressing a public meet, Naidu said that the state government would provide rupees 30,000 for the birth of the third child and 40,000 for the fourth one. The TDP said that this policy is being brought in to boost the falling fertility ratios in the state. The Congress has hit out at Andhra Pradesh government's move and has criticized the decision, questioning the practicality of such a policy. The government population move is being seen to encourage higher birth rates amid a sharply falling total fertility rate and declining rural family sizes.
13: We had adopted national policy of having two children, and that was how it was propagated and advertised in the entire country. Now if somebody is advising against him, it is not only him. Earlier also there were some pracharaks who were advising people to have more children. There were people from different walks of life who were advising in this regard. I think these people, for their popularity and for all kinds of reasons, whoever are advising for third child, fourth child, or large number of children and a bigger family, they are actually working against the interests of our country. They are working against the interests of family life in our country.
14: Andhra Pradesh today has a TFR fertility ratio of only 1.7%, whereas the replacement level is 2.1%. That is the reason why today our Honorable Leader, Mr. Naidu, is appealing to people to have more children. We have to manage our population well. Then only we'll have the required young workforce for the future. And that is the reason why we have, the government has announced, the Honorable CM had announced, that every family which has a third child will be given a financial assistance of 30,000. And a family having a fourth child will be given a financial assistance of 40,000.
11: That is wrong first. But what will he do? When we strictly followed this Government of India's family planning plan scheme, the northern states did not follow that. But southern states strictly followed it, and our population is under control. But northern states have not followed, and their population is more. But this BJP government wants to make use of this wrongful doing of the northern states.
15: देखिए आबादी को लेकर पहले भी ये चिंता रही है कि बहुत सी जगह आबादी बढ़ रही है, बहुत सी जगह घट रही है. तो जहाँ घट रही है वहाँ उसमें आंध्र प्रदेश भी है. तो चंद्रबाबू नायडू जी ने अपने तौर पे स्कीम बनाई है, और सरसंघ चालक जी ने भी कहा था कि कम 3 बच्चे होने चाहिए. तो देश में सबको 3 बच्चे कम से कम पैदा करना चाहिए.
16: देखिए ये इस तरह के ऐलान हिंदू धर्म गुरुओं की तरफ से भी होते हैं, और राजनेता भी अलग अलग फॉर्म में करते रहते हैं. ये बयान भी एक उसी क्रम में आया है, लेकिन इस पर कोई ध्यान नहीं देता. वजह क्या है कि हिंदू जो है गर्भ में बच्चों को मार रहा है। अगर उसे पता चल जाए कि लड़की है पेट में तो गर्भपात करा दिया जाता है। जब हिंदू खुद अपने बच्चे को पेट में मारेगा तो जनसंख्या बढ़ने की उम्मीद उससे कैसे की जा सकती है।
1: Well, with that, it's a wrap on this edition. Thank you so much for watching. Economy, business, world, technology. Noise filtered, numbers decoded. Insights that rewire your worldview. From governance to growth, we connect the dots. Your daily edge, your global advantage. India Business Report with me, Gauri Dwivedi. Weeknights on NDTV Profit.
17: Higher end, check the audio. Higher end, check the audio.
3: Let's do it. Let's start. Big news that we're breaking first here on NDTV.
18: We know for sure that they have, you know, confirmed their support to him.
3: We've got a picture of the letter. The breaking story, we're jumping.
1: Hello and welcome. You're watching NDTV 24/7. I'm Anusha Soni. A quick check of the headlines. Second CNG hike in 2 days in Delhi NCR. Delhi CNG rate crosses rupees 80 per kg for the first time. Politics mount over neat paper leak. Opposition ups the ante against Education Minister Dharmendra Pradhan demanding his resignation. Actor Rajnikanth wishes good luck to Tamil Nadu Chief Minister Vijay, says he would have won 2021 polls had he contested, says people have a lot of expectations from the new Chief Minister. Politics over Madhya Pradesh High Court's Bhotshala temple verdict. Congress slams BJP, says Saffron Party only stirring a communal divide.

0: What seems settled for me is unfinished business. So I rewind, I pause, I reflect, I dig, until what's buried stands up to be counted. Breaking ground, not just headlines, the meaning behind them. This is Breaking Ground with me, Vedika Sood.
1: Excellence measured by those who built it. Presenting the jury of the NDTV Profit Business Leadership Awards. Sunil Bharti Mittal, Chairman of the Jury. Founder and Chairman, Bharti Enterprises. Noel Nubal Tata, Chairman, Tata Trusts. UK Sinha, former Chairman, SEBI. Kiran Mazumdar Shaw, Chairperson, Biocon Group. C.S. Setty, Chairperson, SBI. Jayant Sinha, former Union Minister of Finance and Civil Aviation. Ramesh Damani, Value Investor and Member of BSE. Cyril Shroff, Managing Partner, Cyril Amarchand Mangaldas. NDTV Profit Business Leadership Awards. Honoring Excellence, coming soon. India's unshakable news habit. NDTV.com is India's number one English news website.
2: Launch control, 0 to 100.
3: This isn't just about cars and bikes. This is about how you move.
4: This car makes no sense, yet it makes every sense.
5: What we are sitting inside is a Joby-powered air taxi.
3: Your friend said, "Yeah, Lily." We said, "Maybe not." Hi, my name is Siddharth Sharma. I'm your NDTV Automate, your ultimate guide into the world of automobiles and mobility.
6: Across the country.
1: He has tracked the pulse of power from Washington to Korea.
0: Actor Rajnikanth has made a striking political remark, saying he would have won the 2021 elections had he contested. He clarified he holds no jealousy towards Tamil Nadu Chief Minister Vijay, but noted that expectations from Vijay remain significant among the people of Tamil Nadu. Rajnikanth further underlined that his personal friendship with Chief Minister M.K. Stalin goes beyond political lines. His remarks come at a time of shifting political narratives in the state, where new alignments and rising figures continue to reshape the political landscape.
7: 100% Vetti Vettippa. That's a doubt. 100% Vetti Vettippa. That's a doubt.
8: That's a doubt. That's a doubt. விஜய் மேலே எனக்கு பொறாமை. நான் அரசியல் வந்து இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று வந்து எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு எனக்கும் விஜய்க்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலே சொல்லியிருக்கேன், நான் வந்து விஜயை வந்து நான் சும்மா இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு என்ன சொல்லுங்க கேட்ட பேர். விஜய் என்ன பற்றி கம்பேர் பண்ணிவிட்டு அவருக்கு என்ன சொல்லுங்க, சின்ன வயசுல தான் அவர் பார்த்துட்டுருக்காரு. அவர் சீமானதில் எனக்கு என்ன போகிறான், ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது, அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்து. ஸ்டாலின் சார் அவர்களை என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர், எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியல் காப்பாற்பட்டது, ஜனநாயக

0: இடத்துல வந்து தோல்வி வெற்றி சடலை இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த குளத்தூரில் வந்து தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனங்கிற முறையில் நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன்.
1: He has expressed the fact, the factual situation. He had come and met our press party president because of his personal friendship with him, and he had greeted Bijay. It is, the media had carried that news also. That's all. He has explained the position, that's all. But somehow some people are always doing some twisting work for which his answer will take care. No, these are all somebody who, what did Rajinikanth told that I am for DMK-ADMK merger? No. Somebody will talk something.
2: 15 நாள்லயே அப்படிதான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டாமா? புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது அரசியலுக்கு. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம கம்மியாகவும் இடப்பட வேண்டாம், ரொம்பவும் எதிர்பார்க்க கூடாது. என்ன நடக்குமோங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறத நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது. போட்டி போடுவோம் பட் பொறாமப்பட்டது கிடையாது. We are the best sportsman you can find in Tamil Nadu. அது நாங்க சினிமா துறையில இருக்கோம், நாங்க கிரிக்கெட் விளையாடி இருந்தாலும் இப்படித்தான் இருந்திருக்கோம்.
3: Andhra Pradesh chief minister N. Chandrababu Naidu announced cash incentives for families having more children, saying that the state must act to reverse its declining population growth trend. Addressing a public meet, Naidu said that the state government would provide ₹30,000 for the birth of the third child and ₹40,000 for the fourth one. The TDP said that this policy is being brought in to boost the falling fertility ratios in the state. The Congress has hit out at Andhra Pradesh government's move and has criticized the decision, questioning the practicality of such a policy. The government population move is being seen to encourage higher birth rates amid a sharply falling total fertility rate and declining rural family sizes.
4: We had adopted national policy of having two children, and that was how it was propagated and advertised in the entire country. Now if somebody is advising against him, it is not only him. Earlier also there were some pracharaks who were advising advising people to have more children. There were people from different walks of life who were advising in this regard. I think these people, for their popularity and for all kinds of reasons, whoever are advising for third child, fourth child, or large number of children and a bigger family, they are actually working against the interests of our country. They are working against the interests of family life in our country.
5: Andhra Pradesh today has a TFR fertility ratio of only 1.7%, whereas the replacement level is 2.1%. That is the reason why today our honorable leader, Mr. Naidu, is appealing to people to have more children. We have to manage our population well. Then only we'll have the required young workforce for the future. And that is the reason why we have, the government has announced, the honorable CM had announced, that every family which has a third child will be given a financial assistance of 30,000. And a family having a fourth child will be given a financial assistance of 40,000.
1: That is wrong first. But what will he do? When we strictly followed this Government of India's family planning plan scheme, the northern states did not follow that. But southern states strictly followed it, and our population is under control. But northern states have not followed, and their population is more. But this BJP government wants to make use of this wrongful doing of the northern states.
6: देखिए आबादी को लेकर पहले भी ये चिंता रही है कि बहुत सी जगह आबादी बढ़ रही है, बहुत सी जगह घट रही है. तो जहाँ घट रही है वहाँ उसमें आंध्र प्रदेश भी है. तो चंद्रबाबू नायडू जी ने अपने तौर पे स्कीम बनाई है, और सरसंचालक जी ने भी कहा था कि कम से कम 3 बच्चे होने चाहिए. तो देश में सबको 3 बच्चे कम से कम पैदा करना चाहिए.
7: देखिए, इस तरह के ऐलान